கொரோம் சபை தினா தனகரா அரங்கத் மிசிங் கி குரே பிரீ த குயின் ஹே கொல்ல கொரோம் சபான் கொத்கமே பாத்து நாகி பிர சபு கொம்ஞே இனையில கி பாயிசியன்னு அகோத்துங்கோ மய குகி கொரா ஓய் காசி தின் பிரீ த குயின் தினா நகரா அரங்கத் மிசிங் நடக்க டெண்ட சோகோனி கசா நமோங்கி தகெங்க Kurom gazi tene ndonyo, yani mwagigo tenge ngalega soko. Kobe anu, watu wameenda wapi sokoni. Kobe anu chorono ene ndonyo, kimi tena lisiet agwama chekebe. Kere, tuga, kimi soko huru. Kita genge nocha min soko huru. Aoka mwachi tangila betu. Kuyo ototi ndu kose tukul, amache yalise ra, agwamache yalise nguni, kimi ten tuwa. Yototin tu gosek tukul kongeten tuget number one agoi tuget number seven. Kimoche bi goengoengen tuget ake tukul kasanya mwon. Amache ibitu, ibuati Friday, aina Friday gengololi, mi chita niki alisen tuget number alinunua mabat, kiga ali, kialsi moitangne, obuati alinunua simu na nini, kialsi moitangne na mabati, kial mabati na simu. Kitel tekete endu gose garibu tukule lakini go maali sentu gose tukule kial ajacha abwati alinunua boda boda na simu exactly boda boda na simu amuna abwati aligigi yoki 170,000 boda boda ne 150,000 ne aksi mwe ne 20,000 ki yoki 170,000 agogi katel ticket sentu gose mu bas amache yasume nile kere amunte katisko between 20 to 30 shillings ngia mwago tilegi tele en 30 tukule of which is mwa ek 30 tukule lakini for example Aktu gosyang mu, kogi ba isen 150 shillings. Kwal hotel tickets chebo 150 shillings, eh? Akwal tuku chebo 170,000. Live ne. Amache ima nguge, tuende soko huru. Yoto tintu gosek tukul gongeten tuget number one agoi tuget number seven. Itile ticket en tuget aga tukul agogi nuko gwa mwa ichita, deti nye ga muget til ticket en tu gosek kesire agenge. Kata and ticket sent to go second somok angwan mut maunota ninye to get number 1 komi bigipiki sek aengu boda boda mbili to get number 2 tugae number 3 simu mbili number 4 kimai bigae school fees number 5 television sign number 6 tokia biashara bigae number 7 mabati bigae kere mego san iyalise kabisa ichile star 883 star 12 agitil hasha Star 883 star 12 agitil hasha. Star 883 star 12 hash. Vitil ticket agialise and to get a getukul nemache ninge beba. Kota ager alaga ali speak and alone. Star 883 star 12 agitil hasha. Til ticket and to get a getukul gongeten to get number one agoi to get number seven. Yo thought in to go sec to go inyended kitio ibitu itil ticket. Kero boda boda mbili. Piki piki nebu 150,000. Yan meko sanka pisa. Teta nebu 90,000. Ikere gina mongitio. Meko san itil tickets more than at least more than one. Mo nota ninye itil ticket ne sira agenge. En to go se chontukul. Till en to get number five. Inye wa number six. Gunkani being number six. Komi being number two. Gomi being number one, kwege imi number four. Kwegele, mochi lege akchi. Star 883 star 12. Agitil Hashem.